0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியின் முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடியுள்ள பாடல்.
2: எல்லாம் தருவான்.

ஒரு பிடி அவளினை தருமுலம் பெறுவதில் ஒருவனின் வறுமையை ஒழித்தவா. சில எடுக்கலை தொடு என உரை தருவதில் விஜயனின் துணிவினை

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்களை 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவரை செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை. இதில் யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டோலின் இசை, மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லைப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் பானாகாலா பாபு அவர்களின் உரை இடம்பெறும், 12:00 திரை கானம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் சாருலதா சந்திரசேகர் அவர்களின் வீணை இசை, ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 சேர்த்து வைத்த செல்வம். வீர தியாகிகள் வ.உ. சிதம்பரம் பிள்ளை உரை வழங்குபவர் வ.உ.சி. சுப்பிரமணியன் அவர்கள். அகிலம் போற்றும் அண்ணல் காந்தி, எழுத்தாளர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் கே வி ராஜவேலு அவர்களின் உரை ஆகியன இடம்பெறும். 3:00 திரை காணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை 3 டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டு, ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், ஆர். அரவிந்த் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ப்ரொஜெக்ட் ஆர் இன்விசிபிள் லைஃப் லைன், எல் அனன்யா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் கே பிரியங்கா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சஹஸ்ரா வழங்கும் பாட்டு, Knowledge, the treasure we never lose, P. Vaishnavi வழங்கும் உரை, இவை யாவும் 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில், 7:50 செய்தி கதமும், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை காணம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நண்பா, வர வர நாட்கள் ரொம்ப அழுத்தத்தோட நகருது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. சில சமயம் இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையா தெரியுது.
1: ஏன் நண்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ எப்பவும் வேலை வேலைன்னு

0: இருக்கிறதாலதான் உனக்கு இந்த மன அழுத்தம்னு நினைக்கிறேன்.
1: ஆனா நான் தான் உடல் அளவுல திடமா இருக்கனே.
0: நண்பா, இது உடல் சார்ந்த விஷயம் இல்ல, மனசு சார்ந்தது. எப்பவும் வேலை வேலைன்னு இருக்காம நம்ம மனச அமைதியா வச்சுக்க தேவையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலே போதும், இது மாதிரியான தொல்லைகளை தவிர்க்கலாம்.
1: அதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம்?
0: நண்பா, மனச அமைதியா வச்சுக்க பல வழிகள் உண்டு. நல்ல புத்தகங்கள் வாசிக்கலாம், வீட்டுல இருக்க குழந்தைகள் இல்ல பெரியவங்க கூட நேரம் செலவழிக்கலாம், விளையாடலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்கலாம், தோட்டக்கலை செய்யலாம்.
1: ஓ, இவ்வளவு இருக்கா?
0: ஆமா நண்பா, உடனே உனக்கு அமைதி தரக்கூடிய செயல்கள்ல ஈடுபடு, எல்லாம் சரியாயிடும். மறந்துடாத, உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ மனநலமும் அவ்வளவு முக்கியம்.
2: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள்.

0: வேதம் படத்திற்காக ஹரிஹரன் மகாலட்சுமி ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ள

0: மீண்டும் திரை இசை பாடல்கள் இன்று காலை 8:30 திரை காணத்தில் தொடர்வது ஆட்சவேதி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 9 மணி வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரை இசை பாடல்களை. திரைகானத்தில் முதலில் வருகிறது சைந்தவி, சத்ய பிரகாஷ், ஜி வி பிரகாஷ்குமார் குரல்களில். தாண்டவம் படப்பாடல்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: ஆகாஷவாணி நேரம் 8:49. 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகாணம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
3: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷவாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना जो तीनों सेनाओं को

0: மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 10:30 சுகமான ராகங்களில் கேட்கலாம். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை. யூபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். ஸ்ரீ சங்கர குருவரம் மகா வைத்தியநாதர் ஐயர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் நாகஸ்வராவளி, ரூபகதாளம்.

நேரம் 9:41:40 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஜரே ரே மானச ஆபேரி ராகம் ஆதிதாளத்தில் மைசூர் வாசுதேவாச்சாரியார் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்டீர்கள். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம்.

0: நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே வைஷ்ணவி. केंद्रीय मंत्रिमंडल ने रेल संपर्क बढ़ाने के लिए 9 राज्यों में 20,800 करोड़ रुपए से अधिक की 8 रेलवे मल्टी ट्रैकिंग परियोजना को मंजूरी दी. नई दिल्ली में मंत्रिमंडल

11 மணி வரை கேட்டு ரசிப்போம் இனிய திரை இசைப்பாடல்கள், சுகமான ராகங்கள். முதலில் கே ஜே யேசுதாஸ் குரலில் வருகிறது சிந்து பைரவி படப்பாடல்.

பன்னிப்பம்மாரி சரி சமசபசனி மகாகணபதி. நிச்சாரி சனி சரி சனி சனி சரி சனி சனி ச பாமாப மகாமரி சரி சரிக மகாமரி சரி சரி சிப மணி பனி பனி பனி பம பனி பனி பனி ப சரி சரி சரி சனி சரி சரி சரி சி பனி பனி பனி பம பனி பனி பனி பனி சரி சரி சரி சனி சரி சரி சரி சரி ரி கம பம பம பனி பனி சரி சனி பம சரி கணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாமதேவ.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் இப்பொழுது 10:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட். அடுத்து சித்ரா பாடியிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் பூவை பூச்சூடவா.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

ஜப்பானில் கல்யாண ராமன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். சுகமான ராகங்களில் நிறைவாக வருகிறது நானே ராஜா நானே மந்திரி பட பாடல். பாடியிருப்பவர்கள் பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா.

11:30 மணி வரை கேட்டு ரசிப்போம் திரைகானம். முதலில் திப்பு சுனிதா சாரதி குரல்களில். கனாகண்டேன் படப்பாடல்.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

நல்ல குடியில் பிறந்தவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் இயல்பாக நேர்மை குணமும் நாணும் திறமும் ஒரு சேர அமைவது இல்லை. குறள் எண் 951 அதிகாரம் குடிமை.

0: நானும் திறமும் ஒரு சேர அமைவது இல்லை. குறள் எண் 951 அதிகாரம் குடிமை.
1: செவிக்கினிய குரல் அமுதம் பருகினோம். நேர்களே, இனி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைக்காணம். 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். இதில் சாருலதா சந்திரசேகர் அவர்களின் வீணை இசை, ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம். இதில் வீரத்தியாகிகள் வா உ சிதம்பரம் பிள்ளை, உரை வழங்குபவர் வா உ சி சுப்பிரமணியன் அவர்கள். அகிலம் போற்றும் அண்ணல் காந்தி, எழுத்தாளர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் கே வி ராஜவேலு அவர்களின் உரை ஆகியன இடம்பெறும். 3:00 திரைக்காணம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை. இதில் ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டு, ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், ஆர் அரவிந்த் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம். ஆரைந்துக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ். இதில் ப்ரொடெக்ட் ஆர் இன்விசிபிள் லைஃப் லைன், ஆல் எல் அனன்யா வழங்குமுறை. மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் கே பிரியங்கா. மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சஹஸ்ரா வழங்கும் பாட்டு நாலேஜ் த ட்ரெஷர் வி நெவர் லூஸ். பி வைஷ்ணவி வழங்கும் உரை. இவை யாவும் 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில். 7:50 செய்தி கதமும். 8:10 திரை கானம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 கண்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வ தர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரை கானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 12:16 ஆகாஷவாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு

0: உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: திரைக்கானத்தில் அடுத்து கர்ணன் படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: புதிய பறவை படத்திற்காக பி சுஷீலா பாடிய அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரை கானம்.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
0: தொடர்வது தெலுங்கில் செய்திகள்.

அடுத்து ஹெச்சரிக்க கராரா தியாகராஜர் சுவாமி கீர்த்தனை, யதுகுல காம்போஜி ராகம், கண்டச்சாபுதாளம்.

நேரம் 1:23:20 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்றைய இசைமலரில் சாருலதா சந்திரசேகர் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிறைவாக இன்னமும் சந்தேகப்படலாமோ, கோபால கிருஷ்ண பாரதி பாடல், கீரவாணி ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: சேர்த்து வைத்த செல்வம்.

0: வீர தியாகிகள். வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பற்றிய உரை வழங்குகிறார் வாவு சி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: பாரத நாட்டின் விடுதலைக்காக தியாகங்கள் பல புரிந்த தேசபக்தர்கள் எண்ணிறந்தவர்கள். அவர்களில் முதன்மையில் வைத்து போற்றத்தக்கவர்கள் சிலர். அவர்களுள் ஒருவர் என் தந்தை வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள். பாரத அன்னைக்கை விலங்கொடிக்க எத்தனை எத்தனை வீரர்கள் எத்தனை எத்தனை வழிகளிலோ பாடுபட்டனர். ஆனால் திட்டம் தீட்டிக்கொண்டு நிலைத்து நின்று அந்நியர் ஆட்சியை ஒழிக்க முனைந்தவர் வாவுசி. வெள்ளையர் கடல் ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டுவது அவர்களது ஆட்சிக்கு முடிவு கட்டும் என்று திட்டமாக நினைத்தார். வைரத்தை வைரம் கொண்டே அறுப்பது போல அந்நியர் கடல் வாணிபத்தை கவிழ்க்க கப்பல் கழகம் நடத்துவதே வழி என்று முடிவு கட்டினார். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ என்று துடித்தார். அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு நாட்டு மக்களிடையே பொருள் ஈட்டி சுதேசி நாவாய்க்கழகம் நிறுவி கப்பலோட்டி காட்டினார். ஓட்டம் நாங்கள் எடுக்கவென்றே கப்பல் ஓட்டினாய் பொருள் ஈட்டினாய் என்று வெள்ளையர் வெகுண்டு எழுந்தனர். எப்படியாவது சிதம்பரனாரை மடக்கி சிறைக்குள் போட்டு விட வேண்டுமென்று வெள்ளை கப்பல் கும்பனியார் சூழ்ச்சி செய்தனர். வெள்ளை ஆட்சியாளரை துணை கொண்டனர். நாட்டு விடுதலைக்காக வாவுசியும் சுப்பிரமணிய சிவமும் நிகழ்த்தி வந்த இயக்கமும் ஆற்றி வந்த சொற்பெருக்குகளும் அரச நிந்தனை குற்றம் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அன்றிருந்த வெள்ளை ஆட்சி. மகாகவி பாரதியார் கூறுகிறார், நாட்டில் எங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய் கனல் மூட்டினாய் வாட்டி உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாட்டுவேன் வழி காட்டுவேன் சுட்டு வீழ்த்தியே புத்தி வருத்திடச் சொல்லுவேன் குத்தி கொல்லுவேன் சிறைக்குள்ளே தள்ளுவேன் பழி கொள்ளுவேன். ஆம், அன்றிருந்த ஆட்சிக்கு சிதம்பரம் சிம்ம சொப்பனமாக இருந்தார். அந்நாளைய

டாக்டர் விஞ்சு என்னும் கொடுங்கோலன் வாவூசி அவர்களை சுட்டு கொன்று விடலாமா என்று கூட துடித்தான். பாவம், குரங்காட்டத்துக்கு சட்டம் இடம் கொடுக்கவில்லை. வழக்கறிஞர் வாவூசி கொடுத்த பதில் இதுதான். சதையை துண்டுதுண் டாக்கினும் என் எண்ணம் சாயுமோ, ஜீவன் ஓயுமோ, எந்த நாட்டிலும் இந்த அநீதிகள் ஏற்குமோ, தெய்வம் பார்க்குமோ. எனவே ஆட்சியாளரின் கைப்பாவையாக அன்றிருந்த நீதிமன்றம் வாவூசி அவர்களுக்கு இரட்டை தீவாந்திர தண்டனை நல்கியது. கொலை குற்றம் செய்தவர்க்கு கூட ஒரு தீவாந்திரத்துக்கு மேல் தண்டனை கிடையாது. நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட குற்றத்திற்காக இரட்டை தீவாந்திரம் 40 ஆண்டுகள். சூழ்ச்சி செய்து பழிதீர்த்து கொள்வது என்பதுதானே இதன் பொருள். இறையின் கொடையனை ஏற்றேன், ஆயினும் நீதியை நினைத்து நெஞ்சொடு நகைத்தேன் என்று வாவூசி அவர்களே கூறியுள்ளார்கள் இக்கொடும் தண்டனை பற்றி. உயர்நீதிமன்ற அப்பீலில் 10 ஆண்டுகளாக தண்டனை குறைந்தது. அந்தமான் தீவில் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். ஆனால் முதலாவது உலகப்போர் அப்போது நடந்து கொண்டிருந்தபடியால் சிவமும் வாவூசியும் அந்தமானுக்கு கடத்தப்படவில்லை. சிறையில் வாவூசி செக்கிழித்தது, கல்லுடைத்தது, கயிறு உரித்தது போன்ற கடும் தண்டனைகள் ஏற்றது நாடறிந்த செய்தி. மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும், நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ என்பது கவி வாக்கு. வாழ்க்கையின் பொன்னான காலத்தை வெஞ்சிரையில் கழிக்கும் கொடுமை, மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் இவர்களை பிறந்து சிறையில் வாடும் துன்பம் ஈடு இணையற்ற தியாகம் அன்றோ? எண்ணி பார்க்கையில் புல்லரிக்கின்றது. இளம் மனைவி மக்களை வாடவிட்டு சிறைவாசம் தேசபக்தனுக்கு ஏற்ற தண்டனைதான் போலும். தந்தை வாவூசி அவர்களின் நாட்டுத் தொண்டுகளை நாடு நன்கறியும். அவர்களது தமிழ் தொண்டுகளை அறிந்தோர் சிலரே. சிறந்த தமிழ் அறிஞராக விளங்கிய அவர்கள் தமிழில் பல நூல்கள் எழுதியுள்ளார்கள். மனம்போல வாழ்வு, மெய்யறிவு, மெய்யறம், சாந்திக்கு மார்க்கம், வலிமைக்கு மார்க்கம், சுயசரிதை ஆகியன சில. தொல்காப்பியத்துக்கு இளம்பூர்ணர் உரையை ஏடுபெயர்த்து வாவூசி பதிப்பித்தார். இது தமிழ் கூறும் நல்லுலகுக்கு ஒரு பெரும் பணி. திருக்குறளுக்கு மணக்குடவர் உரையை முதன்முதலாக அச்சிட்டு வெளியிட்டார். தாமே ஒரு விருத்தியுரை எழுதியுள்ளார். திலகர் வரலாற்றை எழுதியுள்ளார். எத்தனையோ கட்டுரைகள் எழுதினார். சிறந்த சைவ சித்தாந்த அறிஞராக வாழ்ந்த அவர்கள் சிவஞான போதம் நூலுக்கும் உரை எழுதியுள்ளார்கள். சித்தாந்த வல்லுநராக விளங்கிய சிதம்பரம் சீர்திருத்த செம்மலாகவும் திகழ்ந்தார். பழமை என்பதற்காக மட்டும் எதையும் போற்றவில்லை, அதுபோலவே புறக்கணிக்கவும் இல்லை. அவர்கள் தம் பிற்கால வாழ்க்கையில் கலப்பு மணங்கள் பலவற்றை முன்னின்று நடத்தி வைத்தார்கள். விதவை மறுமணத்துக்கு உறுதுணையாக நின்று இளம் வயதில் வாழ்வு இழந்து போன எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தார்கள். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதில் வாவூசி அவர்கள் ஒரு முன்னோடி. இனத்தவரும் ஊராரும் எதிர்த்தும் கூட விருதுநகர் ராமையா தேசிகர் என்னும் கண்ணில்லாத ஏழை ஒருவரை வீட்டில் வைத்து ஆதரித்து தீண்டாமை ஒழிப்புக்கு வழிகாட்டினார். அந்நாளில் சாதி வேற்றுமை தலைதூக்கி நின்றது. சமபந்தி உணவு என்னும் விருந்துகள் நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து உடனிருத்தி உண்ணச் செய்து அவர்களது உயர்வுக்கு உழைத்தார் வாவூசி. மறைந்த சிதம்பரம் நந்தனார் பள்ளித் தலைவர் சுவாமி சகஜானந்தா அவர்கள் என் தந்தையாரிடம் தமிழ் கற்றவர், வாவூசி என் குருநாதர் என்று கூறி போற்றியிருக்கிறார் சுவாமி சகஜானந்தா. இறைவன் சன்னதியில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடம் கிடையாது என்று கருதியவர் வாவூசி. காந்தியடிகளின் ஆலய பிரவேச திட்டம் வாவூசி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்வுக்காக பல வழிகளிலும் பாடுபட்டார். பள்ளிகளும் தொழில் கூடங்களும் நிறுவினார். ஆலைகளில் இயங்கும் இயந்திரங்களோடு இயந்திரங்களாய் பாட்டாளி மக்கள் ஓய்வின்று உழைத்து ஓடாகி போனது கண்டு வருந்தினார் வாவூசி. தொழிலாளர் நல்வாழ்வுக்காக தூத்துக்குடியில் பஞ்சாலை தொழிற்சங்கம் ஒன்று நிறுவினார். பஞ்சாலை முதலாளிகளுடன் வேலை நேர குறைப்புக்காக போராடினார். பலனில்லை, வேலை நிறுத்தம் வந்தது. நாள்கணக்கில் வாரக்கணக்கில் தொழிலாளர்கள் போராடினர். பணபலமும் பதவி பலமும் கொண்ட முதலாளிகளை எதிர்த்து வாவூசி தலைமையில் உரிமை போராட்டம் நடத்தினர். வாரக்கணக்கில் தொழிலாளர்களுக்கு உணவளித்தார். தம் மனைவி மக்களின் நகைகளை பெற்றும் நண்பர்கள் உதவி பெற்றும் தொழிலாளர்களை ஆதரித்தார். இறுதியில் தொழில் வெற்றி பெற்றது, முதல் தோற்றது. தினமும் 8 மணி நேர வேலையும் வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வும் ஊதிய உயர்வும் கிடைத்தன. 60 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்த இந்த வேலை நிறுத்தம் தொழிற்சங்க இயக்கத்தில் தொழிலாளர்தம் உரிமையை செயல்படுத்திய முதல் நிகழ்ச்சியாகும். சிறையிலிருந்து விடுதலை பெற்று சென்னை வந்து சேர்ந்த சிதம்பரனார் தமிழகத்தின் தலைநகரிலும் தமிழ்பெரியார் திரு வி கல்யாணசுந்தரர் துணையுடன் சில தொழிற்சங்கங்கள் நிறுவினார்.

0: அவை இன்றளவும் நின்று விளங்கி வருகின்றன. சுதேசி கப்பல் கழகம் கண்ட வீரர், நாட்டு விடுதலைக்காக உழைத்த தேசபக்தர், தமிழ் வளர்த்த தொண்டர், சீர்திருத்தங்கள் கண்ட செம்மல், சைவ சித்தாந்த அறிஞர், தொழிலாளர் நல உரிமை வளர்த்த தலைவர், இத்தனையும் சேர்ந்த தமிழ் மகன் வஉசி. நாட்டின் வாட்டம் துடைக்க அவர்கள் பணியாற்றிய துறைகள் பல பல. அத்தனை துறைகளிலும் அயராத உழைப்பு, சோர்வறியாத முனைப்பு, வெளியில் சொல்லி அறியாத தியாகம். ஆம், தியாகமே அனைத்துக்கும் தலைப்பு என்று நினைத்து பார்க்கையில் ஏற்படும் வியப்பு தமிழனென்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நெல்லடா என்று தோள்கொட்ட தூண்டும். தனி வாழ்க்கையில் வஉசி அவர்கள் பலவகை பண்பு சிறப்புகள் பெற்றிருந்தார்கள். அவை அத்தனையும் இங்கு கூறப்போவதில்லை. அவற்றுள் தலையாயது அவர்கள் முதன்மையாக வைத்து போற்றிய நன்றி அறிவு. என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்பது தமிழ்மறை. குறளுக்கு உரை கண்ட வஉசி தமது வாழ்க்கையில் செய் நன்றி பாராட்டிய செயல் நினைந்து நினைந்து மகிழ்வதற்கு உரிது. வெள்ளையர் ஆட்சியைத்தான் வஉசி எதிர்த்து போராடினாரே ஒழிய தனிப்பட்ட வெள்ளையர்களை அல்ல. என் தந்தையார் பேரில் அரச நிந்தனை வழக்கு நடைபெறுகையில் முதலில் அதனை விசாரித்து தண்டனைக்காக மேல் நீதிமன்றம் அனுப்பிய வெள்ளை நீதிபதி ஒருவர் இஹெச் வாலஸ் என்பார். பின்னாளில் இவர் வஉசியின் உற்ற நண்பர்களில் ஒருவரானார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் உயர்ந்தார். சிறை தண்டனை பெற்ற பின்பு தந்தையவர்களின் வழக்கறிஞர் பட்டத்தை கூட வெள்ளை ஆட்சி பறிமுதல் செய்திருந்தது. இது கண்டு பொறாத நீதிபதி வாலஸ் இங்கிலாந்து நாட்டு உயர்நீதிமன்றங்களுக்கு எழுதி, அரசியல் குற்றம் இழைத்தவர் வழக்குரைக்கும் உரிமையை பறித்தல் முறைமையல்ல என்று இடித்து காட்டி மீண்டும் வழக்கறிஞர் விருதினை பெற்றுத்தந்தார். சிறை மீண்ட பின்பு வஉசி அவர்கள் நெடுங்காலம் வழக்குரைக்கும் தொழிலில் ஈடுபடவில்லை. எனினும் சேனின்றி மறக்காத சிதம்பரனார் தமது மக்களில் ஒருவருக்கு, எனது தம்பிக்கு வாலேஸ்வரன் என்று பெயரிட்டு நீதிபதி வாலஸ் தமக்கு செய்த உதவியை நினைவு கூர்ந்துள்ளார்கள். மாற்றான் பெயரினை மகனுக்கு இடல் என்பது பண்புகளில் எல்லாம் சிறந்தது. செய் நன்றி பாராட்டுவதில் ஈடு இணையற்ற ஒரு செயல் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். கோவை சிறையில் தந்தையவர்கள் இருக்கையில் சிறை அதிகாரிகள் கைதிகளை கொடுமையாக நடத்தியதால் கலகம் விளைந்தது. நிரபராதிகளான சில கைதிகள் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார்கள். சிறை சீர்திருத்த மன்னர் கழகம் வந்தது. சிறை வாழ்க்கை சிறிது திருந்தியது. இந்த கலக வழக்கில் தந்தையாரை சேர்த்துவிட ஆட்சியாளர் முயன்றபோது கோவை வழக்கறிஞர் அண்மையில் மறைந்த சைவப்பெரியார் திருவாளர் சி கே சுப்பிரமணியம் முதலியார் அவர்கள் வஉசி சார்பில் போராடி நீதி பெற்றுத்தந்தார். அவரது இந்த அருந்தொண்டின் நினைவாக எனக்கு சுப்பிரமணியம் என்று பெயரிட்டு நன்றி கடன் பாராட்டினார்கள் தந்தையார். கப்பல் கழகம் நிறுவுவதற்கு முதலில் பொருள் வழங்கி துணிந்து தக்க துணையாக நின்ற தூத்துக்குடி வணிகர் சீனாத்தான ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் பெயரை தமது இரண்டாவது மகனுக்கு வஉசி சூட்டியுள்ளார்கள். இதேபோல வழக்கு நடக்கையில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து பொருள் திரட்டி அனுப்பி வைத்த மற்றொரு வணிகர் தில்லையாடி வேதியப்ப பிள்ளை அவர்கள் நினைவாக மகள் ஒருத்திக்கு வேதவல்லி என்று பெயரிட்டார்கள். மகாத்மா காந்தி பாராட்டிய தமிழ் மகள் தில்லையாடி வள்ளியம்மையின் உறவினர் இங்கு குறிப்பிடப்பெறும் திரு வேதியப்ப பிள்ளை அவர்கள். இவ்வாறாக நன்றி பாராட்டுவதை வாழ்க்கை கடனாக கொண்ட வஉசி அவர்கள் நினைவுக்கு தமிழ்நாடும் தன் பங்குக்கு நன்றி செலுத்தியுள்ளது. அவர்கள் வாழ்ந்த இல்லத்தில் தமிழக அரசாங்கம் ஒரு நினைவு நிலையம் நிறுவியுள்ளது. ஊர்தோறும் தெருத்தோறும் எத்தனை எத்தனை நினைவு சின்னங்கள், எத்தனை எத்தனை நினைவு மன்றங்கள், வாசகசாலைகள், பூங்காக்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ் மக்கள் தம் இதயத்திலேயே வீரத்தியாகி வஉ சிதம்பரனாருக்கு கோயில் கட்டி குடியேற்றி இருப்பதைக் காட்டிலும் வேறு என்ன நினைவாலயம் வேண்டும்? வீரம் வாழும், தியாகமும் வாழும்.
1: இதுவரை வீரத்தியாகிகள் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பற்றிய உரை வழங்கினார் வஉசி சுப்பிரமணியன் அவர்கள்.

0: அகிலம் போற்றும் அண்ணல் காந்தி. உரை வழங்குகிறார் எழுத்தாளர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் கே வி ராஜவேலு அவர்கள்.
1: அண்ணல் என்ற சொல் கடவுள், தமையன், முல்லை நில தலைவன், பெருமை முதலிய பல பொருள்களை குறிக்கும் ஒரு சொல்லாகும். அண்ணல் காந்தி என்று கூறும்போது பெருமை மிக்க உயர்வுடைய காந்தி என்று பொருள்படும். மகாத்மா என்ற சொல்லுக்கு மாற்றாக இச்சொல் தமிழகத்திலே பயன்படுத்தப்படுகிறது. மகா என்ற சொல் பெரிய உயர்ந்த என்றும், ஆத்மா என்ற சொல் அக உயரை குறிக்கும். ஆத்மா இறைவனின் ஒரு சிறு கூறாகும். இது எல்லா உயிர்களிலும் உள்ள ஒரு உயர்ந்த கடவுள் தன்மையாகும். இச்சொல் உபநிஷேதங்களில் பரவலாக பேசப்படுகிறது. அன்பு, அருள் இவற்றின் மேலான ஞானம் என்னும் பண்புகளை உடைய ஒரு மனிதன் இறைவனோடு இணைந்து விடுகிறான் என்று தத்துவ ஏற்பனர்கள் இச்சொல்லுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். மகாத்மா காந்தியின் வரலாற்றை எழுதிய பிரான்ஸ் நாட்டின் மாமேதை ரோமையன் ரோலண்ட், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்தவருக்கு எப்பொழுது மகாத்மா என்னும் உயரிய அடைமொழி சூட்டப்பட்டது என்பதை குறிப்பிட்டுள்ளார். காந்தி ஆசிரமத்தில் தங்கியிருந்த காந்தியை பார்க்க சென்ற மகாகவி ரவீந்திரநாத் தாகூரால் வழங்கப்பட்டது என்கிறார். காந்தி அடிகள் மதுரைக்கு வந்தபோது அவரை மகாத்மா என்று அழைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கான போதிய சான்றுகள் இல்லை. மதுரைக்கு வந்தபோது ஏழை உழவர்களை கண்ட பின்னர் அவர்களை போன்று உடுத்த தொடங்கினார் என்பதற்குத்தான் சான்றுகள் உள்ளன. காந்தியடிகளை கண்ட ரவீந்திரநாத் தாகூர் அன்பு, அருள், உள்ளத்தில் தானாகவே தோன்றும் எண்ணம் இன்ட்யூஷன், தன்னெறிரா ஒளி முதலிய பெருங்குணங்கள் மக்களின் உள்ளங்களிலே குடிகொண்டிருக்கும் மகாத்மா என்று ஒரு பாடலை மேற்கோள் காட்டி மகாத்மா என்று காந்தி அழைத்ததாக ரோமன் ரோலன் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய வரலாற்று ஆசிரியர்களும் தங்களின் நூல்களிலே குறிப்பிட்டுள்ளார்கள். உள்ளத்தில் தானாகவே தோன்றும் எண்ணத்தையே மகாத்மா அந்தராத்மா என்று பேசினார். மகாத்மாவின் பெருமையை மேலை நாட்டு மேன்மக்கள் பலர் போற்றியுள்ளனர். சிலர் அவர் கிறிஸ்துவின் மறு அவதாரம் என்றும் பாராட்டியுள்ளனர். உலகத்தில் இருந்த அறிஞர்கள் எல்லோரை காட்டிலும் மகாத்மா நாத்ராம் கோசேவால் சுடப்பட்டு மண்ணில் வீழ்ந்தபோது அப்பெரும் துயரை அடக்க

முடியாது. பல மேன்மக்கள், தத்துவ விற்பனர்கள், விஞ்ஞானிகள் பலர் இரங்கல் செய்தி அனுப்பினார்கள். இவர்கள் அனைவரின் இரங்கல் செய்திகளிலெல்லாம் உயர்வானது, உண்மையானது ஆல்பர்ட் ஈஸ்டின் என்னும் மாபெரும் விஞ்ஞானி அனுப்பிய இரங்கல் தான் நம் உள்ளத்தில் ஈட்டி போல் பாய்ந்து குருதி வடிய செய்வதாகும். இவருடைய செய்திக்கு முன்னால் மற்ற பேரறிஞர்களின் இரங்கல் மதியொளிக்கு எதிரே மினுமினுக்கும் மின்னற்பூச்சிகளின் ஒளியைத்தான் உண்மையாக கூற முடியும். ஜெனரேஷன்ஸ் டு கம் வில் ஸ்கேர் பிலீவ் தட் சச் அ மேன் இஸ் ஃப்ளஷ் அண்ட் பிளட் எவர் வாக்ட் தி ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஊனுடோடு இத்தகைய ஒரு மனிதர் இந்த உலகத்திலே நடமாடினார் என்பதை வருங்கால தலைமுறையினர் நம்புவதே மிக அரிதான செய்தியாக இருக்கும். இதை விட மேலான முறையில் அவருடைய அரிய எளிய மாபெரும் ஆற்றலை யாரால் விளக்க முடியும்? காந்தியடிகளுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் பலரை மகாத்மா குறிப்பிடுகிறார். அவர்களுள் முக்கியமானவர் ரஷ்ய நாட்டின் ஞானி என்றும் மகான் என்றும் அழைக்கப்பட்ட டால்ஸ்டாய் ஆகும். 1921 காந்தியடிகளிடம் டால்ஸ்டாயை பற்றி அவருடைய கருத்து என்ன என்று கேட்டபோது, மை ரிலேஷன் டு ஹிம் வாஸ் தட் ஆஃப் அ டிவோட்டட் அட்மைரர் ஹூ வாஸ் மச் இன் லைஃப். வாழ்க்கையில் நான் அவருக்கு பெரிதும் கடன்பட்டுள்ளேன். அவரோடு என்னுடைய உறவு ஆர்வமுடன் போற்றப்படும் வகையில் உள்ளதாகும் என்று டால்ஸ்டாயை போகிறார். ஆனால் ரோமன் ரோலன் இருவரின் வாழ்க்கையும் நன்கு சீர்தூக்கி பார்த்து தன்னுடைய கருத்தை அவர் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார். காந்தி இஸ் எ டால்ஸ்டாய் இன் அ மோர் ஜென்டில் அப்பீஸ்ட் அண்ட் இஃப் ஐ டேட் ஐ வுட் சே இன் அ மோர் கிறிஸ்டியன் சென்ஸ். ஃபார் டால்ஸ்டாய் இஸ் நாட் சோ மச் எ கிறிஸ்டியன் பை நேச்சர் ஆஸ் பை ஃபோர்ஸ் ஆஃப் வில். மிக்க மென்மையும் இணக்க பண்பும் நிறைந்த டால்ஸ்டாயாக காந்தியை நான் எண்ணுகிறேன். இன்னும் வெளிப்படையாக கூற வேண்டுமானால் டால்ஸ்டாயை விட காந்தி சிறந்த கிறிஸ்துவர் எனலாம். காரணம் என்னவெனில், தன்னுடைய உள்ள ஆர்வத்தால் உந்தப்பட்ட கிறிஸ்துவர் டால்ஸ்டாய். இயல்பாக அவர் கிறிஸ்துவர் அல்ல என்கிறார் ரோலன். மேலை நாட்டு அறிஞர்களிடையே மகாத்மா காந்தி இவ்வாறு தான் போற்றப்பட்டார். ஐரோப்பிய நாட்டு அறிஞர்களால் மிக பெரும் மதிப்பிற்கு காந்தியடிகள் எப்படி உரியவரானார் என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கோடிக்கணக்கான இந்திய மக்களின் இதயங்களிலே கொருவிற்றிருக்கும் மகாத்மாவாக அவர் எங்கனும் உயர்ந்தார். அவருடைய தனிப்பெரும் கொள்கைகள் என்ன, உயர்ந்த கோட்பாடுகள் என்ன, மேநாட்டவரையும் தன்னாட்டவரையும் கவர்ந்த அவர் தரும் பண்புகள் யாவை? அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். அதை எவர் வேண்டுமானாலும் படித்து பயன்பெறலாம். என்னால் செய்ய முடியாத ஒன்றை நான் பிறரை செய்யுமாறு சொல்வதில்லை என்று அவரே சொல்கிறார். தான் தவறு செய்யாதவன் என்று அவர் யாரிடமும் எங்கும் சொன்னதில்லை. தவறு நிகழ்ந்தால் அதை உலகறிய சொல்லி அதற்கான தண்டனை தனக்குத்தானே கொடுத்து கொண்டார். அவரை முற்ற தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதன் முதலில் அவருடைய கடவுள் கொள்கை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் உண்மை வடிவானவன், காட் இஸ் ட்ரூத் என்று நினைத்த பின்னர் உண்மையே கடவுள், ட்ரூத் இஸ் காட் என்று உணர்ந்தார். இது அவருடைய ஆன்ம வளர்ச்சியில் ஏற்பட்ட அடிப்படை உண்மையாகும். இந்த உண்மையின் மீது கட்டப்பட்ட மாளிகை மிகவும் அதிசயமானது. உண்மைக்கு முன்னர் எதுவும் உயர்ந்ததல்ல. எதை அடைவதற்காகவும் நாட்டின் விடுதலை அடைவதற்காக கூட அவர் உண்மையில் நின்றும் புரடமாட்டார். இம்மகத்தான கொள்கை பற்றி விளக்குவதற்காக ரோமன் ரோலன் இவரை லோகமான பாலகங்காதர திலகரோடு ஒப்பிட்டு கூறுகிறார். மகாத்மா காந்தியை விட திலகர் கூர்மையான அறிவுடையவர் என்று ரோலன் கூறுகிறார். திலகர் காந்தியடிகளைப் போலவே தன்னை பிறர் மதிக்க வேண்டும் என எதிர்பார்க்காதவர், சிறந்த கணித மேதை, தன்னுடைய நாட்டின் நலம் கருதி எல்லாவற்றையும் தியாகம் செய்த செம்மல் அவர். தனிப்பட்ட வாழ்க்கையில் காந்தி மகாத்மாவைப் போல் அவரது வாழ்வும் அப்பொழுக்கற்றது, நாடு அனைத்திற்கும் மேலானது என்பது திலகரின் அசையா நம்பிக்கை. ஆனால் காந்தியடிகளுக்கோ தன்னுடைய நாட்டு நலனை காட்டிலும் தன்னுடைய கொள்கையான உண்மை பெரிது என்பது அவரது அசையாத கொள்கை. சத்தியம், அகிம்சை என்னும் இரண்டும் மிக உயர்ந்த கொள்கைகள். இவற்றிற்கு முன்பாக எதுவும் உயர்ந்ததல்ல என்பது அவரது மாறாத கொள்கைகள். உலக வரலாற்றிலேயே இம்மாதிரியான கொள்கையுடைய ஒரு அரசியல் தலைவரை காண முடியாது. மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர், ஆனால்

சமயங்களையும் சமமாக மதிக்கும் பேரருளாளர், அரசியல்வாதி, சீர்திருத்தவாதி, ஒழுக்க சீரர் ஆகிய இம்மூன்று பண்புகளும் பிணைந்த ஒரு மனித மேமேதை மகாத்மா காந்தி. அவர் கூறுகிறார், ஒருவன் உலகம் அனைத்திற்கும் பொதுவானதும் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாயுள்ள சத்திய பொருளை நேருக்கு நேர் பார்க்க வேண்டுமானால் அச்சத்திய பொருள தோற்றுவிக்கப்பட்டுள்ள மிக கேவலமாயுள்ள எதையும் எல்லா உயிரையும் தன்னை போல் நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாட்டம் கொண்டவன் எந்த துறையிலிருந்தும் விலகி இருக்க முடியாது. இதனால்தான் சத்தியத்தின் மீது உள்ள எனது பக்தியானது என்னை அரசியல் துறைக்கு ஈர்த்து விட்டது. எனவே சமயத்திற்கும் அரசியலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று சொல்பவர்கள் மதம் என்றால் என்னது என்றே தெரியாதவர்கள் என்று சிறிதும் தயக்கம் என்று கூறுவேன் என்கிறார். மேலும் அவர் தொடர்ந்து சொல்கிறார், அழியக்கூடிய இந்த உலக சாம்ராஜ்யத்தின் மீது எனக்கு இச்சை இல்லை. மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையவே நான் முயன்று வருகிறேன். அப்படி முயல்வது ஆத்ம விடுதலைக்கான சிறந்த வழியாகும். என்னை பொறுத்த மட்டில் முக்திக்கு வழி எங்கே உள்ளது என்றால் எனது நாட்டிற்காகவும் மனித சமுதாய முழுமைக்காகவும் ஓயாமல் தொண்டு செய்து கொண்டிருப்பதுதான். உலகத்தின் உயிர்கள் ஒவ்வொன்றினோடும் என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கிறார். மனித சமுதாயத்தின் உயர்வுக்கு உழைப்பதன் வாயிலாகவே மோட்சத்தை அடைய முடியும் என்கிறார். என் கடன் பணி செய்து கிடப்பது, தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்ற அப்பர் பெருமானின் அருள்வரையின் எதிரொலியை இவருடைய வாக்கியத்திலே நாம் கேட்கிறோம் அல்லவா. பொதுக்கூட்டங்களில் மக்கள் கட்டுப்பாடின்றி பிறருக்கு இடையூறு ஏற்படும் வகையில் நடந்து கொள்வதை காந்தியடிகள் என்றுமே விரும்பவில்லை. இந்த ஒழுங்கினத்தை எப்படி தடுப்பது? இசையின் சங்கீதத்தின் மூலமாக இக்காரியத்தை சாதிக்கலாம் என்பது அவரது கருத்து. ஒன் கிரேட் ஸ்டம்பிள் பிளாக் இஸ் தட் வி ஹவ் நெக்லெக்டட் மியூசிக். மியூசிக் மீன்ஸ் ரிதம், ஆர்டர். அன்ஃபார்ச்சுனேட்லி இன் இண்டியா மியூசிக் ஹேஸ் பீன் ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் எ ஃபியூ. இட் ஹேஸ் நெவர் பீன் நேஷனலைஸ்ட். இக்கூட்டங்களில் ஒழுங்கை ஏற்படுவதற்கு ஒரு தடைக்கல்லாக இருப்பது நாம் இசையை புறக்கணித்து விட்டோம் என்பதுதான். இசை என்றால் தாள நயம், ஒழுங்கு என்பதுதான் பொருள். துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் இவ்விசை ஒரு சிலரின் உடைமையாகிவிட்டது. இது தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்கிறார். இச்செய்தி பலருக்கு புதுமையாக இருக்கும். சுதந்திரத்துக்காக போராடிய விடுதலை வீரராக மட்டும் காந்தியடிகள் விளங்கவில்லை. சத்தியம், அகிம்சை என்னும் இரு ஆயுதங்களை கொண்டே அவர் ஆங்கில ஆட்சியை எதிர்த்து போராடினார். இப்போராட்டத்தினிடையே அவர் மக்களின் நன்மைகளையும் மறக்கவில்லை. அவற்றுள் ஒன்று கதர் திட்டம், சுதேசி இயக்கம், அந்நிய பொருள்களை விடுத்து நம் நாட்டில் குறிப்பாக குடிசையில் செய்த பொருள்களை வாங்குவது முதலான நிர்மாண திட்டங்களையும் மக்களிடையே நடைபெறச் செய்தார். சமுதாய சீர்திருத்தம் அவருடைய முக்கியமான பணிகளில் ஒன்று. இந்து சமயத்தை சார்ந்த பலரை தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்து இந்தி சமயத்தின் மீது படர்ந்த களங்கமாகும். மனிதர்கள் அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். உண்மை இவ்வாறு இருக்க ஒரு சிலர் பலரை தீண்டத்தகாதவராக கருதுவது கடவுளுக்கு செய்யும் அநீதி என்றார். இவ்வநீதியை துடைப்பதற்காக அவர் அரும்பாடுபட்டார். கோவில்களில் அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று போராடினார். அவரே தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லும் மக்கள் வசிக்கும் இடத்தில் தங்கினார். தெருவெல்லாம் மலம் கழிக்கப்பட்டிருந்தது. அதை அவரே சுத்தம் செய்து தெருவை தூய்மைப்படுத்தினார். அங்கு வாழும் மக்கள் சுகாதாரத்துடன் வாழும் வகையை அறிவுறுத்தினார். அவர்களை ஹரிஜனங்கள் என்று கடவுளோடு இணைத்து அழைத்தார். இவையெல்லாம் அவர் சாதித்த அற்புதங்கள். எனினும் இதில் அவர் வெற்றி பெறவில்லை. இதுவரையில் யாரும் வெற்றி பெறவும் இல்லை. ஒரு நாட்டிற்கு இதைவிட அவமானம் வேறு ஒன்றுமில்லை. பெண்களின் உரிமைக்காகவும் அவர் போராடினார். 1920-21 நடந்த ஒத்துழாமை இயக்கத்தில் கலந்து கொண்ட பெண்களின் தொகை மிக அற்பமானது. ஆனால் 1931 நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது பெண்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டு சிறை சென்றனர். 1942 ஆகஸ்ட் 9 நாள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார். சிறையிலேயே

0: தன்னுடைய உயிரனைய மனைவியை இழந்தார். அவர் துணைவராகிய மகாதேவி தேசாயும் இழந்தார். நாடு பிரிக்கப்பட்டது. இவ்வுண்மையை அப்போதைய கவர்னர் ஜெனரலாக இருந்த மவுண்ட்பேட்டன் மூலம்தான் அறிந்தார். நேரு, பட்டேல் முதலியவர்கள் இதை பற்றி அவரிடம் ஏதும் சொல்லவில்லை என்று லூயி ஃபிஷர் என்னும் அமெரிக்க எழுத்தாளர் எழுதியுள்ளார். அவருடைய உள்ளத்தின் வேதனையை யாரால் எம்ப முடியும்? இதுவல்லாமல் இந்துக்களுக்கும் முகமதியர்களுக்கும் இடையே பிளந்தென்னும் போராட்டம். யமன் உடலிலிருந்து தான் உயிரை பிரித்து செல்கிறான். ஆனால் இவ்வெறியர்களோ உடலை துண்டு துண்டாக வெட்டி இந்த இரத்தத்தை ஆறாக ஓடச் செய்தனர். வாழ்நாள் முழுவதும் துறவியாக வாழ்ந்து துன்பப்படுவோரின் கண்ணீரை துடைத்த அம்மகானுக்கு ஒருவன் விடுதலை அளித்தான். துப்பாக்கியால் சுட்டு அவரை மண்ணில் கடத்தினான். அவருடைய வாயிலிருந்து அப்போது வெளிவந்த சொல், ஹே ராம், மக்கள் பணியே இறைவனை அடையும் வழி என்று அவர் செப்பிய வண்ணம் அச்செயலிலேயே அவருடைய ஆவி பறிக்கப்பட்டது. வாழ்க நீ எம்மான் என்று அவரை கண்ணீர் மல்க வாழ்த்துவோமாக. அது மட்டுமா, மக்கள் பணியே இறைவனை அடையும் வழி என்று அவர் செப்பிய வண்ணமே அச்செயல்களிலேயே அவருடைய ஆவி பறிக்கப்பட்டது. வாழ்க நீ எம்மான் என்று அவரை கண்ணீர் மல்க வாழ்த்துவோமாக.
1: இதுவரை அகிலம் போற்றும் அண்ணல் காந்தி உரை வழங்கினார் எழுத்தாளர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் கே வி ராஜவேலு அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது சேர்த்து வைத்த செல்வம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைக்கானத்தில் லோபர்ட்ஸ் படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா குரல்களில் ஒலிக்கிறது பாடல். விண்ணோடும் மண்ணோடும் கண்ணோடும் மலர்கள், சொல்லோடும் பொருளோடும் பாடல் FM கோல்டில்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

திரைக்கணத்தில் என் சுவாச காற்றை படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களே. கண்களுக்கு காட்சியாகவும் செவிக்கு ஒலியாகவும் மனதிற்கு உணர்வாகவும் திறந்தால்தானே தெரியும் காட்டை, ஒழித்தால்தானே புரியும் பாட்டை.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

திரைக்கானத்தில் சக்கரக்கட்டி படத்திலிருந்து மதுஸ்ரீ ஏ ஆர் ரஹ்மான் ஹென்றி குரல்களில் ஒலிக்கிறது பாடல். கைகளுக்கு அழகூட்டுவது மருதாணி, வாழ்க்கைக்கு ஒலி கூட்டுவது பாச அணி, எஃப்எம் கோல்டிலோ ஒலிப்பது பாடலணி.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் அரங்கிசை. ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், ஆர் அரவிந்த் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கௌரி சங்கர் ஸ்தபதி இயற்றிய குருவருளும் திருவருளும், ஆபோகி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 5:32. 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசை அரங்கிசையில் ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், ஆர். அரவிந்த் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது என் நேரமும் உன் நாமும். ஷியாமா சாஸ்திரி சாகித்யம். பூர்வி கல்யாணி ராகம். திஸ்ர திரிபுட தாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஸ்ரீ வித்யா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், ஆர் அரவிந்த் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம். எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: உங்கள் அலைவரிசையில் நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ப்ரொடெக்ட் அவர் இன்வெசிபிள் லைஃப் லைன் எல் அனன்யா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் கே பிரியங்கா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சகஸ்ரா பாட்டு, நாலேஜ் த ட்ரெஷர் வி நெவர் லாஸ் பி வைஷ்ணவி வழங்கும் உரை, 7:50 செய்தி கதமும், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைடு, 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், கேஷவ் கிடேன் அவர்களின் புல்லாங்குழிசை, தொடர்ந்து சித்தேஸ்வரி தேவி அவர்கள் வழங்கியுள்ள தப்பா, 4:10 பொங்கு மங்கலம், அம்பத்தூர் ஏஎம் சுதாகர் அவர்களின் நாகஸ்வர இசை, ஜி கே நரசிம்மன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை, சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை, வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லைப்பூத்தண்டா, 12:00 திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், எஸ் கீர்த்தனா அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது டெல்லி அஞ்சல்.
3: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण।
4: नमस्कार,

0: நேரம் 7:10.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
2: பட்ஸ் அண்ட் பிளாசம்.
3: லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் டுடேஸ் பட்ஸ் அண்ட் பிளாசம். First, here we have Ananya to give a talk on Protect Our Invisible Lifeline. Let us listen and discover why clean air is essential for life and what we can do to keep our atmosphere healthy.
4: Protecting our air, our invisible

லைஃப் லைன். தட் தாட் லீட்ஸ் மீ டு க்வெஸ்சன், இஃப் த ஏர் தட் சஸ்டெயின்ஸ் எவ்ரி ஹியூமன் ஆக்டிவிட்டி பிகம்ஸ் ப்ரொக்ரெசிவ்லி மோ பொல்யூட்டட், வாட் எக்ஸாக்ட்லி ஆர் வி புட்டிங் அட் ரிஸ்க், ஆர் என்வாயர்மெண்ட் அலோன் ஆர் த வெரி ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அவர் டெவலப்மெண்ட்? ஏர் பொல்யூஷன் இஸ் நோ லாங்கர் அ டிஸ்டன்ட் என்வாயர்மெண்டல் கன்சர்ன், இட் இஸ் அ பப்ளிக் ஹெல்த் சேலஞ்ச், அண்ட் எக்கானமிக் சேலஞ்ச், அண்ட் அன் அர்பன் டெவலப்மெண்ட் சேலஞ்ச். ஸோ ப்ரொடெக்டிங் அவர் ஏர் இஸ் நாட் அபவுட் சூஸிங் த என்வாயர்மெண்ட் ஓவர் டெவலப்மெண்ட், இட் இஸ் அபவுட் என்ஷூரிங் த டெவலப்மெண்ட் இட் செல்ஃப் ரிமைன்ஸ் ஹெல்த்தி, ப்ரொடக்டிவ் அண்ட் சஸ்டெயினபிள். பட் வேர் திஸ் இஸ் பொல்யூஷன் கம் ஃப்ரம்? தெர் இஸ் நோ சிங்கிள் ஆன்சர். Transport, industries, thermal power generation, construction, road dust, waste burning, agricultural residue burning, and household fuel use all contribute. And pollution is not always visible. Particulate matter of diameter 2.5 millimeter can also form in the atmosphere from precursor gases, making the problem more complex than simply looking for smoke. Even our growing need for cooling is connected to the larger picture. The IEA estimates that space cooling accounted for 15% of India's electricity demand growth between 2021 and 2025 and could account for more than 20% through 2030. So air quality challenge is not connected just to our roads, but also to how we produce and use energy. But this is not a story only about problems. India is acting. The National Clean Air Program covers 130 cities, addressing transport, dust, construction, waste, industry, and other sources. And there are measurable results. During 2025 to 2026, 108 out of these 130 cities recorded lower annual particulate matter 10 concentrations than their 2017 to 2018 baseline. 72 cities recorded reductions above 20%, while 26 recorded reductions above 40%. These numbers tell us something important. When we act, improvement is possible. India's broader environmental approach also includes Mission Life, Jan Bhagidari, Panchamrit, Clean Mobility, Renewable Energy, and Circular Economy Principles. And even with trees, a planting event is only the beginning. We should celebrate the trees that are planted, protected, and surviving. Because a sapling is an intervention. A mature tree is an environmental asset. Measure the environmental result, not merely the environmental activity. But how do we turn these ideas into results? We have to make the clean choice possible. For agricultural residue, cleaner alternatives must be practical through machinery, biomass utilization, and productive uses of the residue. For waste segregation, recycling, and composting must be practical enough to prevent burning and dumping. For industries, cleaner fuels, energy efficiency, emission control technology, and continuous monitoring must work together. Because we cannot simply tell people behave sustainably. We have to create two systems where the sustainable choice is practical, accessible, and economically sensible. That is where policy becomes implementation. We can take the principle and adapt it to our own needs with clean public transport, electric bus, last mile connectivity, and cleaner vehicles, targeted low emission zones where they are actually needed. Transport is connected to energy. Energy is connected to cooling. Waste is connected to air quality. Agriculture is connected to regional pollution. And urban planning is connected to public health. That is why we need real-time monitoring satellite data
source apportionment

கஜவதனம் பரமம் பரமானந்தனர்த்தன கணபதிம் பாவையே சானந்த முனீந்திர கணனு.

சமன்வித கந்தர்வ சாரண வரானுகீயமான் தந்திரீலய சமன்வித கந்தர்வ சாரண வரானுகீயமான் தீன ஜனமந்தாரமனுபம திவ்ய கலேவர சோபாயமானம் தீன ஜனமந்தாரமனுபம திவ்ய கலேவர சோபாயமானம் பாசமானம் அசமானம் பஜமானம் பக்த ஜன சம்மானம் பாமகமாக சசா சரிசா தகன குதிமித்ததி.

தரி தரி தரி தரி, திமி திமி திமி, கிட்ட கிட்ட கிட்ட, ஜன ஜன ஜன, திவி பத்தி நூத்தம், பத சரசீஜம், மக பமணி பா, மத கடனிவம், மத கரிமுகம், பிரணவ நினதம், அஜிதம், அணக்கம், சுபதம், பரம.

0: ராமஜனார்தன கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.
1: ராமஜனார்தன ராவண மர்தன ராமா

ஜய மிருத்யுஞ்ஜய மகாதேவ மகேஸ்வர மங்கள சுபசரணா. ஜய மிருத்யுஞ்ஜய மகாதேவ மகேஸ்வர மங்கள சுபசரண.

நீரஜதள நயனா நடன மனோகர நீல கண்ட சிவ நீரஜதள நயனா சிவ நீரஜதள நயனா சிவ நீரஜதள நயனா. நந்தகுமாரனை நாமாவளி. நந்த

0: நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற போதைப்பொருள் மற்றும் இணைய குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து சென்னை காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்கள் ஆற்றிய சிறப்புரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்ற போதைப்பொருள் மற்றும் இணைய குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சென்னை காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்கள். அவர் பேசும்போது,
2: சென்னை மாநகரில் இந்த வருடம் இதுவரை 346 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல் 2429 பேர் பல்வேறு சாலை விபத்துகளில் காயப்பட்டிருக்கிறார்கள். சாலை விபத்திற்கு யாரும் விதிவிலக்கல்ல. என்னை மட்டும்தான் சாலை விபத்துகள் பாதிக்கும், மற்றவர்களை பாதிக்காது என்றோ நான் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட மாட்டேன் என்று யாரும் நினைக்க முடியாது. காரணம், எல்லோருமே தினமும் சாலைகளை பயன்படுத்துகின்றோம். சாலைகளை பயன்படுத்தி தான் நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு செல்லும் சூழலில் சாலை விபத்துகள் நடைபெறாமல் இருப்பது நம் அனைவருக்கும் வாழ்க்கையின் முக்கிய தேவையாக மாறுகிறது. சமுதாயத்தை பாதிக்கின்ற மிக முக்கிய பிரச்சனை சைபர் கிரைம் ஆஃபென்சஸ்.

0: இந்த 9 மாதத்தில் சென்னை மாநகரில் மட்டும் 370 கோடி ரூபாய் அளவிற்கு சைபர் குற்றங்களில் மக்கள் தங்களுடைய பணங்களை இழந்திருக்கிறார்கள். இந்த அமௌண்ட் ஆஃப் மணி லாஸ்ட் இன் சைபர் கிரைம்ஸ் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. பலர் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமான சம்பாதிப்பை, தங்கள் அனைத்து பொருட்களையும் ஒரு சில நாட்களில் பேராசையின் காரணமாகவோ இல்லை ஏமாற்றப்படுவதன் வாயிலாகவோ மொத்த பணத்தையும் இழந்து விடுவதை பார்க்க முடிகிறது. டிஜிட்டல் அரெஸ்ட் அது ஒரு சீட்டிங், அப்படி ஒரு அரெஸ்டே கிடையாது. அதே மாதிரி பல்வேறு விதமான சைபர் அஃபென்சஸ், எல்லாருமே கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறோம், மொபைல் போன் பயன்படுத்துகிறோம், கணினி வாயிலாக நடைபெறும் குற்றங்கள் இந்த சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு மிக முக்கிய குற்றம். இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும். பேராசை காரணமாகவோ இல்லை ஆன்லைனில் விரைவாக சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு தவறான எண்ணத்தின் வாயிலாக விரைவாக பணக்காரன் ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் சைபர் அஃபென்சஸ் நடைபெறுகிறது. இதில் குறித்தும் நாம் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டும். நாம் எனக்கு என்ன என்று இருந்துவிட்டால் சைபர் அஃபென்சஸ் வாயிலாக நம்முடைய மொத்த நிதி வாழ்வும் மொத்த நம்முடைய நிம்மதியும் கெட்டுவிடும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கிய பிரச்சனை, இந்த சமுதாயத்தை பாதிக்கின்ற பிரச்சனை, டிரக்ஸ், நர்காட்டிக் டிரக்ஸ். பல்வேறு நிலையில் பல்வேறு விதமான குற்றங்கள், போதை பொருள் குறித்த குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இது போதை பொருள் வந்தது கஞ்சா இல்லை புகையிலை பழக்கம் மட்டுமல்ல, இன்னும் பலவிதமான தவறான ஒரு அணுகுமுறைகள், தவறான செயல்கள் வாயிலாக இளைஞர்கள் மட்டுமல்ல எல்லா வயதினரும் இந்த போதை பழக்கத்தினால் பாதிக்கப்படுவதை இந்த சூழலில் மிக சிறு வயதில், 23 வயதில் உயிர் போய்விட்டது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். போதை பழக்கம் என்பது ஏதோ சிகரெட் பழக்கம் மாதிரி, ஏதோ ஒரு டேப்லெட் மெடிசின் மாதிரி கிடையாது. பழக்கம் ஆரம்பத்திலேயே நாம் அதை விட்டு தள்ளியே இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பழக்கம் தள்ளியே இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்தாலும் இந்த அறிவு ஒரு சோசியல் சயின்ஸ் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி வாயிலாக பெற்ற தகவல்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் நீங்கள் இதை தெரிவிக்கின்ற ஒரு அம்பாசிடர்ஸாக, எல்லோருக்கும் நீங்கள் இதை முன்னின்று வழிநடத்துகின்ற இளைஞர்களாக, சமுதாய காவலர்களாக திகழ வேண்டும்.
1: மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மை பாரத் அமைப்பின் சார்பில் வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதல்கட்டமாக ஆன்லைனில் வினாடி வினா போட்டி நடைபெறுகிறது. இதுகுறித்து மை பாரத் யுவ கேந்திராவின் திருச்சி மாவட்ட இளைஞர் அலுவலர் திருமதி கீர்த்தனா செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில்,
2: அதாவது வளர்ந்த பாரத இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடக்க போகுது 2027 ஜனவரி 12 டெல்லி பாரத் மண்டபத்துல. நேரு யுவ கேந்திரா மை பாரத் கேந்திராவா மாறினதுக்கு அப்புறமா நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம வந்து மை பாரத் .gov.in அப்படின்ற மை பாரத் போர்ட்டல்ல தான் வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸா நடந்துட்டு இருக்குங்க. இதுல வந்து வயது வரம்பு வந்து 15-29 வயதுக்குள்ள இருக்க இளைஞர்கள் எல்லாருமே பங்கேற்கலாம். அதுல மாதிரி பங்கேற்காங்க அப்படின்னா இப்போ வந்து VBYLD 2027 விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்ன்ற ஒரு குவிஸ் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணா என்ன கிடைக்கும்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பா வந்து ஆன்லைன்ல எஸ்ஏ காம்படிஷன் நடத்துவாங்க இதுல செலக்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே. ஸோ அந்த எஸ்ஏ காம்படிஷன்ல செலக்ட் ஆனவங்க வந்துட்டு 3வது ரவுண்டா வந்து மாவட்ட அளவிலான பேப்பர் பிரசன்டேஷன் ஒரு விஷயத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு 50 பேர் மாவட்ட லெவல்ல இருந்து அடுத்து வந்து மாநில லெவலுக்கு போவாங்க. மாநில அளவுல வந்து செலக்ட் பண்ணி அவங்க எல்லாரும் வந்துட்டு நேஷனல் லெவல் வந்து நியூ டெல்லியில நடக்குது ஜனவரி 10, 11, 12, 2027 அதுல கலந்துக்குவாங்க. ஸோ இதனால என்ன உபயோகம் இளைஞர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த முறை 2026 ஜனவரி 9-12 வரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில எல்லா மாநிலங்கள்லயும் இருந்தும் எல்லா மாவட்டங்கள்லயும் இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான போட்டிகள் நிகழ்ச்சிகள்ல எல்லா இளைஞர்களும் பங்கேற்றாங்க. அவங்க வந்துட்டு வளர்ந்த பாரதத்துக்கான என்னென்ன ஐடியாஸ் கொடுக்குறாங்க, அதை எப்படி எல்லாம் வந்து கொடுக்கலாம், அது வந்து ஒரு சேலஞ்சா இருக்கலாம், இல்லாட்டி அவங்க டிசைன் பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம், பல்வேறு விதையான விஷயங்களை வந்து அவங்களே தயாரிச்சு இயக்குன பாட்டா இருக்கலாம், மியூசிக் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்துட்டு பசங்க பங்கேற்கலாம். ஸோ அதுக்கான ஒரு முன்னோடி தான் வந்து இந்த வினாடி வினா காம்படிஷன். ஸோ இதை வந்து எல்லாரும் அட்டன் பண்ணாங்கன்னா அது போறதுக்கான வழி இருக்கும். இந்த 2026 வந்துட்டு ஜனவரி 12 அன்னைக்கு நமது பாரத பிரதமர் வந்து நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த எல்லாத்துலையும் உரையாடினாங்க பாரத் மண்டபம்ல. ஸோ இந்த வருஷமும் 2027 நடக்கிற இந்த ப்ரோக்ராம்லயே

0: அதே மாதிரி இருக்கும். நம்ம மாவட்டத்துல இருந்து வினாடி வினாடி நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த லெவல் போயிட்டு பாரத பிரதமரை மீட் பண்ணி அவங்க ஐடியாஸ் தெரிவிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும். அதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் இல்ல இளையோர்கள் யார் வேணாலும் சரி, நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு 15 29 வயசுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும், அவ்வளவுதான் கண்டிஷன், வேற எதுவுமே இல்ல. நமது மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து mybharat.gov.in அப்படின்ற இணையதளத்துக்குள்ள போனீங்கன்னா உங்க பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து பதிவு பண்ணிட்டு இந்த குவிஸோட பாப்அப் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ்லயே காட்டும். குவிஸ் ஜஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறமே வந்துட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த குவிஸ் வந்து 17 August to September 30 வரைக்கும் நடக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்லயே வந்துடும். நீங்க அடுத்த ஸ்டேஜ் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து எஸ்ஏ காம்படிஷன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து நீங்க ஆன்லைன்ல வந்துட்டு ஃபில் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும் மைபாரத் போர்ட்டல்ல. ஸோ நீங்க இருந்த இடத்துல இருந்தே பண்ணி வர January 12 பாரத பிரதமரை மீட் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். நிறைய சோசியல் மீடியாக்கள் யூஸ் பண்றோம். ஸோ மை பாரத் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸோட உபயோகமான ஒரு போர்ட்டல். அதை வந்து பயன்படுத்தி இந்த வினாடி வினால பங்கேற்று எல்லாருமே வந்துட்டு அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி உங்களோட திறமைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காட்டி வந்து இதை பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 20 questions இருக்கு நமக்குங்க. 20 questions வந்து இப்போ ஒரு காலேஜுக்கு போய் ஒரு 100 பசங்க அட்டன் பண்றாங்கன்னா 100 பேர் அட்லீஸ்ட் ஒரு 80 பேராவது 20 பேராவது எடுத்துருவாங்க. ஸோ அதுலயுமே ரேண்டம் இருக்கு. அவங்க அதுக்கு முன்னாடி மை பாரத் ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. மை பாரத் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் உங்க நேஷனல் பிளாக் டே குவிஸ், பட்ஜெட் குவிஸ்ட், இந்த மாதிரி குவிஸஸ் வந்து நிறைய வந்துட்டே இருக்குங்க. இப்போ இந்த குவிஸ் வந்து ரொம்ப முக்கியன்றனால நாங்கள் வந்து பிரபலப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸும் எங்களுக்கு இருக்கு. ஸோ அதை வச்சுதான் உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து ஃபில்டர் பண்ணி ரேண்டமா வின்ன செலக்ட் பண்றாங்க.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் ஊட்டச்சத்து மிக்க பாரம்பரிய உணவுகளை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு ஊட்டச்சத்து மாதம் மூலம் ஏற்படுத்தப்படுவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு சரியான நேரத்தில் உலக தரத்திலான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் திரு J.P. Nadda வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நாடுகளுக்கான ஏற்றுமதி 24% உயர்ந்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகணத்தில் பராசக்தி படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி குரல்களில் ஒலிக்கிறது பாடல் முத்தாரமே.

திரைக்கானத்தில் காந்தி டாக்ஸ் படத்தில் இருந்து அமினா ரஃபீக், ஸ்ரீதர், ரமேஷ் குரல்களில் சொல்ல வந்தது ஏதோ.

0: 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: திரைக்கானத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பூமி குரல்களில் இயந்திரத்திலும் பூக்கட்டும் மலர்கள்.

0: தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாத

0: கோரிக்கைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைக்கானத்தில் 100 சாமி படத்திலிருந்து கபில் கபிலன் சின்மயி ஸ்ரீபாதா குரல்களில் மாயமோ கனவோ

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைகாணத்தில் டியர் ரதி படத்திலிருந்து ஜோன்ஸ் ரூபர்ட் குரலில் திரைகாணத்தின் நிறைவு பாடல் தூரலே.

இந்தியா ஸ்பேஸ் ஜெர்னி ரிஃப்ளெக்ட்ஸ் திஸ் ஃபிலோசாபி. இஸ்ரோ விச் ஸ்டாண்ட்ஸ் அட் த ஹார்ட் ஆஃப் திஸ் ஜெர்னி ஹேஸ் அர்ன்ட் குளோபல் அட்மிரேஷன் ஃபார் இட்ஸ் எக்ஸலன்ஸ் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் மிஷன்ஸ். இட்ஸ் கேப்பபிலிட்டி சர்வ் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபிஷர்மேன், வெதர் ஃபோர்காஸ்டிங், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் and navigation. More than 430 satellites from 34 countries have traveled to space aboard Indian rockets. ISRO's technologies and partnerships serve not only India,

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:40. நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் இதய வீணை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

0: பட்டிக்காடா பட்டணம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
1: என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜ

0: from 2 p.m. to 8:30 p.m. Commuters have been advised to use the alternative route suggested by the Delhi Traffic Police. According to the Delhi Traffic Police, priority will be given to emergency and essential service vehicles. Meanwhile, the DMRC has informed that all metro stations will remain open until further notice with regard to multiple queries received on the closure in view of BRICS Summit. It said operations continue as usual. It advised commuters to check DMRC website, social media platforms or Delhi Metro Sarthi app for further updates. In cricket, India produced a brilliant all-round performance to thrash Bangladesh by 40 runs in the first semi-final of the Women's Asia Cup 2026 at the Dubai International Cricket Stadium, securing their place in the final. Chasing a target of 150 runs, Bangladesh made 109 for the loss of 7 wickets in the stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவு 12:10. 100.1 மெகாஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியின் முதலில் ஆண் பாவம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினருடன் பாடிய பாடல்.
2: என்ன பாடச் சொல்லாதே நான் கண்ட

நேரம் 12:25. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காக்கி சட்டை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

திரைகானம் கேட்டீர்கள். இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்கள் 1:10. இனி தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இனிய திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் வரும் பாடல் வல்லவன் ஒருவன் படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியது.

நேர்கள் கிடரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃபம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக பி. சுஷிலா பி. பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன் கல்யாணம்.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு

நிறைவாக ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிப்பது அன்பேவா திரைப்படத்திற்காக.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே

0: இதுவரை நினைவில் நின்று இன்றைய நிகழ்ச்சியில் இனிய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே மொஹம்மத்.

0: து ஆகாஷ்வாணி நேரம் 2:10.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நெஞ்சம் மறப்பதில்லை. ரோஜாவின் ராஜா இந்த படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்கின்றன.

இதுவரை ரோஜாவின் ராஜா இந்த படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். பாடல்களை பாடினார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. இனி தொடர்வது பாலூட்டி வளர்த்த கிளி, இந்த படத்திலிருந்து சில பாடல்கள்.

அம்மா கொஞ்சம் நில்லு, பெண்ணுடன் நான் கொஞ்சட்டும். அந்தி வரை நீயும் வந்தால் வேற என்ன நான் சொல்லட்டும்? வாடி அம்மா பொன்னகு.

இதுவரை பாலூட்டி வளர்த்த கிளி இந்த படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். பாடல்களை பாடினார்கள் பி. சுசீலா, எஸ். பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி. இனி தொடர்வது முத்தான முத்தல்லவோ இந்த படத்திலிருந்து சில பாடல்கள்.

இதுவரை முத்தான முத்தல்லவோ என்ற படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். பாடல்களை பாடினார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எம் எஸ் விஸ்வநாதன், கோவை சவுந்தரராஜன், பி எஸ் சசிரேகா. நிறைவு பெற்றது நெஞ்சம் மறப்பதில்லை. இன்னும் சில நொடிகளில் தொடர்பது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

0: இனிய ராகம். முதலில் கேஷவ் கிண்டே அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறுகிறது. ராக் கோரக் கல்யாண்.
1: இஸ் கார்யக்ரம் மே பிரஸ்துத் ஹே பாசுரி வாதன். ஆரம்ப மே சுன்தே ஹே பாசுரி பர் ராக் கோரக் கல்யாண், கலாகார் கேஷவ் கிண்டே.

இதுவரை கேஷவ் கிந்தே அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். தொடர்ந்து சித்தேஸ்வரி தேவி அவர்களின் தாப்பா வோக்கல், ராக் பைரவி

தொடர்ந்து புவனேஸ்வரியா, ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் சாகித்யம், ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 4:30:25. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்பத்தூர் ஏஎம் சுதாகர் அவர்களின் நாகஸ்வர இசையினை. ஜி கே நரசிம்மன் அவர்கள் தவில். இனி தொடர்வது தேவி நீயே துணை, பாபநாசம் சிவன் பாடல், கீரவாணி ராகம், ஆதித்தாளம்.

நிறைவாக நாராயணத்தே நமோ நம. அன்னமாச்சார் கீர்த்தனை பெகாக் ராகம் ஆதித்தாளம்.